0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர், சுதா ஆர் எஸ் ஐயர் ஆகியோர் பாடுகிறார்கள். பி வி ரவி அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம்.

ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர், சுதா ஆர் எஸ் ஐயர் ஆகியோர் பாடுகிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து தாமதம் தகாதையா, லால்குடி கோபாலையர் பாடல், ராகம் மோகன கல்யாணி, ஆதிதாளம்.

மோகன கல்யாணி ராகத்தில் லால்குடி கோபாலையர் பாடல் இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் இனி புதமாஸ்ரயாமி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி நாட்டகுறிஞ்சி ராகம் மிஸ்ர ஜம்பதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: ஸ்ரீ வித்யா ஆர்எஸ் ஐயர், சுதா ஆர்எஸ் ஐயர் ஆகியோர் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பி வி ரவி அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமா லோகாபிராமா, கிருஷ்ணசுவாமி ஐயா ஏற்றியது பைரவி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

0: இதுவரை ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர், சுதா ஆர் எஸ் ஐயர் ஆகியோர் பாடினார்கள். பி வி ரவி அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: ಸಾಹಸದ ಕಥೆಗಳನ್ನ ನೀವೀಗ ಕೇಳಬಹುದು. ಇದನ್ನ ರೇಡಿಯೋ ಅಳವಡಿಸಿದವರು ಶ್ರೀಮತಿ ಕೆ ಎಸ್ ರಾಂಜಿನಿ.
1: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH இன்னேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
3: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இப்போது
4: லட்சுமி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் கஜானன யுதம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சித்திருக்கிறது. ராகம் சக்கரபாகம் ஆதி தாண்டவம்.

0: பாடல் ரூபகதாளம்
1: ஹொட்டே காலி ஆகிதுரே மெதுரு சுருக்காகி
2: அதே
1: மெதுரு கேக்காத ரத்த ஆஹாரன.

0: இதுவரை ஒலித்தது லக்ஷ்மி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு, ஜி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TTH. It's anytime Indian music.